சாலம் விரைந்தார். போட்டது வாய்ந்து பேசுகிறான் சென்று சொல்கிறார். ஜே மைனா ஜாமன் பிற தர்ஷனி அங்கே வட தர்சன பத்தா நீ ஒரு கிட்னா தர்சனா போகிறேன் संगता को लंघदिया ने दर्शन कर जांदिया ने जो दर्शन करके आंदियां ने उन्होंने खुशी चली गई जाती वाले देख